0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: கிஞ்சின்ன வித்யதே.
1: ஸ்கந்த மகாபுராணம் மகேஸ்வர காண்டம் வித் இன் தட் த செக்ஷன் 1 கேதார காண்டம் 10th சாப்டர் 62nd வேர்ஸ். ஸோ 10th சாப்டர் 62nd வேர்ஸ் இட் சேஸ் லிங்கமேவ பரம் ஞானம். த பராசக்தி அண்ட் பரமசிவா டுகெதர் இஸ் தட் லிங்கா அண்ட் தட் நாலேஜ் ஆஃப் லிங்கா இஸ் ஆக்சுவலி த ஹையஸ்ட். பரம் தபஹா த பெனன்ஸ் இஸ் த ஹையஸ்ட். பெனன்ஸ் ஆன் தட் பராசக்தி அண்ட் பரமசிவா இஸ் த ஹையஸ்ட். பரோ தர்மோ த ஹையஸ்ட் தர்மா. பீப்புள் டாக் ஆஃப் டிஃப்ரெண்ட் தர்மாஸ் ரைட். அ ஸ்கூல் பர்சன், அ பர்சன் கோயிங் டு ஸ்கூல், ஹிஸ் தர்மா இஸ் டு சம்ஹவு ட்ரை டு கெட் அ குட் ஸ்கோர். அண்ட் அ பர்சன் ஹூ கோயிங் டு காலேஜ் வில் பி த சேம், ஹி வில் பி ஹேவிங் த சேம் தர்மா. அ ஹவுஸ் ஒய்ஃப் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் தர்மா. அ ஃபேமிலி மேன் வில் பி ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் தர்மா. பட் வாட் இஸ் த ஹையஸ்ட் தர்மா? லிங்கமேவ பரோ தர்மோ. சர்வீஸ் டு பராசக்தி அண்ட் பரமசிவா இஸ் த ஹையஸ்ட் தர்மா. லிங்கமேவ பராகதி த ஹையஸ்ட் த எண்ட் ஆஃப் ஆல் த கோல். The goal of the Vedas and Upanishads is Mahadeva. Tasmal linga parataram yaccha kinchinna vidyate. There is nothing that is higher than Parameshwara and Parashakti. Shreshtascha. Vamadeva yanamo jeshta yanamak shreshta yanamo. Shreshta means the best. Tvameva hridayam tata. You are in the heart of all the living entities. Atma cha sarvabhutanam sankye purusha uchyate. ரிஷபஸ்துவம் பவித்ராணாம் யோகினாம் நிஷ்கலக்ஷிவா. மகாதேவா, யூ ஆர் பிரசன்ட் இன் த ஹார்ட் ஆஃப் ஆல் தி லிவிங் என்டிட்டீஸ். கிரகஸ்தஸ்துவம் ஆஶ்ரமீனாம் ஈஸ்வரானாம் மகேஸ்வரஹ குபேர சர்வயக்ஷானாம் க்ரதூணாம் விஷ்ணுருச்யதே. ஸோ அமங் ஆல் த சாக்ரிஃபைசஸ் you are Vishnu, and among the yakshas you are Kubera, among all the rudras you are Neelalohita Rudra, among all the mountains you are Meru, and among all the luminaries you are moon. Parvatanam bhavan merur nakshatranam cha chandramaha. This describes various things, various Mahadeva sarvatvam basically. And here one point, another point to be noted is yajñovai Vishnu. The Vedas say yajñovai Vishnu. So that's why Mahadeva here is glorified as among all the sacrifices you are Vishnu, and among all the yakshas he is Kubera. But though the Vedas say yajñovai Vishnu, the Raja, the king of yajñas, is Mahadeva. That's why Daksha got punished, right? Daksha invited everybody from the blade of a grass till Vishnu, Lakshmi, Saraswati, Brahma, everybody, but he did not invite Parashakti and Paramashiva. And Dadichi Maharshi would curse that your this yajnam will not attain Purnatvam. So, and Veerabhadra will smash the Dakshi Yajna, including Brahma and Vishnu. And that's why the Vedas say, Avo Raja Namadvarasya Rudragam Hotaragam Satya Yajagam Rodasyoho Agnim Puratana Yatnorachitta Hiranya Rupam Avasekranudvam. That personality who is described as golden, here also says, Hiranya Rupa. That golden personality alone is the Avo Raja, the Lord, the King of the sacrifices. And then his Sarvatvam is described, you are the Surya among the planets, you are Vasishta among the Rishis. Upamanyu Maharshi says, among all the domestic animals, you are the bull. Bull is represents Dharma, and Dharmeshwara, the Ishwara of Dharma, is Mahadeva. Dharma is under the control of Mahadeva. The bull is the Vahanam of Mahadeva, Vahanam Rishaboyasya Vasukih Kantabhushanam. Among all the Vedas, you are Samaveda, Samavedascha Vedanam, Yajusham Shatarudriyam. Yajusham Shatarudriyam, among all the Yajur mantras, you are Shatarudriyam. Shatarudriyam Uttamam, there is not a hymn equal to Shatarudriyam. Vidyasu Shruti Rutrishta Rudra Ekadashini Shrutau, Tatra Panchaksharas Tatra Shiva Iti Aksharadvayam. So which means the highest of all knowledge is Veda.

ஆதாய நமஹ, சுரேஷாய நமஹ, சூர்யதாபனாய நமஹ, தர்மதாம்னே நமஹ, க்ஷமாக்ஷேத்ராய நமஹ, பகவதே நமஹ, பகநேத்ரக்னே நமஹ, உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்யாய நமஹ, ப்ரியபக்தாய நமஹ, ப்ரியம்வதாய நமஹ, தாத்ரே நமஹ, தயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசானநிலையாய நமஹ, திஷ்யாய நமஹ, ஸ்மசானஸ்தாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, லோககர்த்ரே நமஹ, பூதபதயே நமஹ, மஹாகர்த்ரே நமஹ, மஹௌஷதயே நமஹ.

நமஹ, அனந்த திருஷ்டயே நமஹ, ஆனந்தாய நமஹ, தண்டாய நமஹ, தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, அவிவாத்யாய நமஹ.

மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரிணே நமஹ, மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அனுர்தேஷ்யவபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வாகர்ஷகராய நமஹ, மதாய நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமாயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, அபயோத்பவாய.

இந்திராய நமஹ, விருஷவாகனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, சரபாய நமஹ, சரபாய நமஹ, தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டானாய நமஹ, விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விமோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய நமஹ, விபுதாஶ்ரய

நமஹ. ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ. ராஜராஜ பிரியாய நமஹ. ராமாய நமஹ. ராஜசூடாமணயே நமஹ. பிரபவே நமஹ. வீரேஸ்வராய நமஹ. வீரபத்ராய நமஹ. வீர

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்ணியஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ.

ஆராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ.

ஸ்வாதிபாய நமஹ, லோகபந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வசஸ்திரபிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ.

திருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூத பவ்ய பவன்.

ஆமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிகிருதே நமஹ, பூதயே நமஹ, விபூதயே நமஹ, பூதிவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பூதகாயஸ்தாய நமஹ.

பரார்த்தவிருத்தி வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நிஷ்கலங்கா.

வைத்யாய நமஹ, வியத்கோப்த்ரே நமஹ, சப்தாவரமுனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ.

சாதனாய நமஹ, விவ்ருதாய நமஹ, சம்ருதாய நமஹ, சில்பினே நமஹ, வியூடரோஸ்காய நமஹ, மகாபுஜாய நமஹ,

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 4, Dashati 5.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 6. Thank you.

ஸ்வர்ணகும்ஹிரண்யம் பாரியம் சுவர்ணமே பவதி ஐனம் பிரயங்கச்சதி நாப்பியம் ஸ்வர்ணபவதாரமுதஜ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம் presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of shivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Shankara Sadashiva, presented by Ramila Manik. Thank you.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சோமரதாய நமஹ, சுதியே நமஹ, சோமபாய நமஹ, அமிர்தபாய நமஹ, சௌம்யாய நமஹ, மகாநீதயே நமஹ. மகா

சபதயே நமஹ, ஸ்திதாய நமஹ, விஜிதாத்மனே நமஹ, விதேயாத்மனே நமஹ, பூதவாஹனசாரதயே நமஹ, சகணாய நமஹ, கணகாயாய நமஹ, சுகீர்த்தயே நமஹ, சின்னசம்சயாய நமஹ, காமதேவாய நமஹ, காமகாலாய நமஹ, பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ, பஸ்மப்ரியாய நமஹ, பஸ்மசாயி.

நமஹ அனுர்தேஷ்ய வபுஷே நமஹ ஸ்ரீமதே நமஹ சர்வாகர்ஷகராய நமஹ மதாய நமஹ பஹுஸ்ருதாய நமஹ பஹுமாயாய நமஹ நியதாத்மனே நமஹ அபயோத்பவாய நமஹ ஓஜசே நமஹ தேஜசே நமஹ த்யுதிதராய நமஹ நர்த்தகாய நமஹ சர்வநாயகாய நமஹ நித்யகண்டாப்ரியாய நமஹ நித்யப்ரகாஷாத்மனே நமஹ ப்ரதாபநாய நமஹ ருத்தாய நமஹ ஸ்பஷ்டாக்ஷ

ஸ்வாஹாய நமஹ விருஷவாஹனாய நமஹ இஷ்டாய நமஹ விசிஷ்டாய நமஹ சிஷ்டேஷ்டாய நமஹ சரபாய நமஹ சரபாய நமஹ தனுஷே நமஹ அபாம்நிதயே நமஹ அதிஷ்டானாய நமஹ விஜயாய நமஹ ஜயகாலவிதே நமஹ பிரதிஷ்டிதாய நமஹ பிரமாணஜ்ஞாய நமஹ ஹிரண்யகவசாய நமஹ ஹரயே நமஹ விமோசனாய நமஹ சுரகணாய நமஹ வித்யேஷாய நமஹ விபுதாஶ்ரயாய

நமஹ ஆத்மனி சம்ஸ்திதாய நமஹ ராஜராஜ பிரியாய நமஹ ராமாய நமஹ ராஜசூடாமணயே நமஹ பிரபவே நமஹ வீரேஸ்வராய நமஹ வீரபத்ராய நமஹ.

வீதபயாய நமஹ, விஸ்வகர்மணே நமஹ, அனிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நியத கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்கிருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, பூ நமஹ, புவஹ நமஹ, லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டினே நமஹ, த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ,

ஆச்சாராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, ஜமதக்னயே நமஹ, ஜலநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விஸ்வகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ.

ஆதிபாய நமஹ, லோக பந்தவே நமஹ, லோகநாதாய நமஹ, கிருதஜ்ஞாய நமஹ, கிருதபூஷணாய நமஹ, அனபாயாய நமஹ, அக்ஷராய நமஹ, சாந்தாய நமஹ, சர்வ சஸ்திர பிருதாம்பராய நமஹ, தேஜோமயாய நமஹ, த்யுதிதராய நமஹ, லோகமாயாய நமஹ, அக்ரண்யே நமஹ, அணவே நமஹ, சுவிஸ்மிதாய நமஹ, பிரசன்னாத்மனே நமஹ, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய.

சமஞ்சசாய நமஹ பூஷயாய நமஹ பூதிகிருதே நமஹ பூதயே நமஹ விபூதயே நமஹ பூதிவாஹனாய நமஹ அகாயாய நமஹ பூதகாயஸ்தாய நமஹ.

0: நமசிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Shaivam.org in Aanmeega Anbargalukku Vanakkam. நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் திரு வெண்காடு ஜெயராமன் அவர்கள். ஓம் நமச்சிவாய.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 4, Dashati 5. Thank

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: On hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 6. Thank you.